0: குட் ஆஃப்டர்நூன். ரொம்ப டெலிஷியஸ் சங்கோ டெலிஷியஸ். ஏய் வணக்கம் மணிங்கி குயின்ஸ் மேன், பட் யூ காட் ஒன் அண்ட் ஒன்லி குயின் விச் இஸ் இன் யோர் ஹார்ட், ராஜ் கவண்டர்.
1: Another hit song. Mixing on a dance. Lotus FM. Lotus FM.

மாமா, காஞ்சிப்பூனை பூமி எல்லாம் பத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க.